திருக்கிடுதும் தீ, திருக்கிடுதும் நாம், திருக்கிடுதும் திருக்கிடுதும் திருக்கிடுதும் திருக்கிடுதும் திருக்கிடுதும் கணபதி கணேஷ், லம்போதர கங்கணேஷ், குரு கணேஷ்.